எனிதுனீம் போர்தே எனி தனுபத்தே எனுவர் எனிதுனீம் கெலிதே எந்தெனருபல் அவரெந்தும் எனிதுனீம் போர்தே எனி தனுபத்தே எனுவர் ಗಣನೆ ಸಲುವುದು ತೋರ್ದ ಪೌರುಷಕ್ಕೆ ಜಯಕಲ್ಲ ದಿನ ದಿನದ ಗರಡಿ ಇದು ಮಂಕುತಿಮ್ಮ. ಗಣನೆ ಸಲುವುದು ತೋರ್ದ ಪೌರುಷಕ್ಕೆ ಜಯಕಲ್ಲ ದಿನ ದಿನದ ಗರಡಿ ಇದು ಮಂಕುತಿಮ್ಮ.